ஆதிபரமேஸ்வரனி மகாகாளி அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட தரதி வலிதுவாரம்மா தாயே வலிதுவாரம்மா கண் தும்பா தோடுவாதே சாரதே மன தும்பி ஹாடுவாதே சாரதே.